4.38 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் நிக்கோபார் தீவு வாழ் தமிழ் மக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 28ஆம் நாள் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி அறிவிப்புகள் ஆகியன கேட்கலாம்.

குறள் அமுதம். அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. பொருள்: மற்றவருக்கு உதவுவதற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று அறியாதவர் கூறுவர். ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது. மீண்டும் குறள்: அறத்திற்கே அன்பு சார் என்ப அறியார், மரத்திற்கும் அஃதே துணை. குறள் எண் 76, அதிகாரம் அன்புடைமை.

நேயர்களே, தொடர்வது தகவல் நேரம். வானிலை அறிக்கை. நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு சில இடங்களில் லேசான அல்லது மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து செய்திகள். ஃபினிக்ஸ்வே துறைமுகத்திலிருந்து எம்வி ரங்கத் நாளை காலை 6 மணிக்கு ஸ்வராஜ் தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நண்பகல் 12 மணிக்கு சென்ற வழியாகவே ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி கமோட்டா நாளை காலை 6:15 ஷஹீதி பயணிக்கும். பின்பு காலை 8:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி சங்கா நாளை காலை 6:15 ஸ்வராஜ் தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் காலை 8:45 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி பம்புக்கா நாளை 11:00 மணிக்கு ஷஹீதி பயணிக்கும். பின்பு பிற்பகல் 1 மணிக்கு ஸ்வராஜ் தீப் பயணித்து பிற்பகல் 2:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி

0: டேட்டையில் நாளை முற்பகல் மணி 11:30 சிவராஜ் தீ பயணிக்கும். பின்பை கப்பல் பிற்பகல் 2 மணிக்கு ஷகிதி பயணித்து பிற்பகல் 3:30 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்பி ஜாலிபாய் நாளை காலை 5 மணிக்கு சிவராஜ் தீ பயணிக்கும். பின்பு நாளை மறுநாள் காலை 5:30 மணிக்கு ஷகிதி வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டீர்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 5,00,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது செப்டம்பர் 30ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

பண்டிகைகளில் மிகவும் வழிபாட்டு சிறப்புடன் கொண்டாடப்படும் முக்கிய விழா விநாயகர் சதுர்த்தி ஆகும். தடைகளை நீக்கி நன்மைகளை தரும் முழுமுதற் கடவுளான விநாயகர் பெருமானின் அவதார தினமே விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது. தமிழ் மாதமான ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி திதியில் இவ்விழா ஆண்டுதோறும் நடைபெறும். அனைத்து பூத கணங்களுக்கும் தலைவனாக விளங்குவதால் அவர் கணபதி என்றும், தடைகளை அகற்றுபவர் என்பதால்

ஒரு முறை பார்வதி தேவி களிமண்ணை கொண்டு ஒரு சிற்பத்தை வடித்தார். அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்ததால் அதற்கு உயிர் கொடுத்து தன் பிள்ளையாக மாற்றினார். அந்த சிற்பம் செய்யும் போது கையில் களிமண் பட்டுவிட்டதால் தன் பிள்ளையிடம் யாரையும் உள்ளே அனுமதிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு குளிக்க சென்றார். அப்போது சிவபெருமான் உள்ளே நுழைய முயற்சித்த போது சிறுவன் சிவபெருமானை தடுக்கவே கோபமுற்ற சிவபெருமான் சிறுவனின் தலையை துண்டித்தார். பின்னர் பார்வதி தேவி வந்து நடந்ததை கூறி சிறுவனுக்கு இன்னொரு தலையை ஏற்பாடு செய்யுமாறு கட்டளையிட்டார். சிவபெருமானும் தன் பக்தர்களிடம் அவர்கள் முதலில் பார்க்கும் ஜீவராசியின் தலையை எடுத்து வரும்படி கூறினார். அவர்கள் முதலில் பார்த்த யானையின் தலையை எடுத்து வந்து சிறுவனின் உடலில் பொருத்தினர். இவ்வாறுதான் விநாயகருக்கு யானை முகம் கிடைத்தது.

நேயர்களே, விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் மத விழா மட்டுமல்ல, இது சமூக ஒருமைப்பாடு, கலாச்சார பரிமாற்றம் மற்றும் சமூக சேவை ஆகியவற்றை ஊக்குவிக்கும் ஒரு நிகழ்வாகும். இந்த விழாவின் போது மக்கள் தங்கள் வீடுகளில், பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவார்கள். விழாவின் போது விநாயகர் சிலைகள் பல்வேறு அளவுகளில், வடிவங்களில் தயாரிக்கப்படுகிறது. சிலைகள் பொதுவாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை வைத்து தயாரிப்பதால் அவை இயற்கைக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை.

நேர்களே, விநாயகர் சதுர்த்தி அன்று மக்கள் தங்கள் வீடுகளில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவார்கள். மாவிலை தோரணம், அருகம்புல், எருக்கம்பூ மாலைகளால் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்படும். விநாயகருக்கு மிகவும் பிடித்த கொழுக்கட்டை, சுண்டல், மோதகம், அப்பம் மற்றும் முக்கனிகள், மா, பழ, வாழைகள் படைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெறும். 3, 5 அல்லது 10 நாட்கள் சிறப்பு வழிபாடுகளுக்கு பிறகு விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கப்படுகின்றன. மண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் மீண்டும் மண்ணோடு மண்ணாக நீரில் கரைவது உலக பொருட்கள் அனைத்தும் இறுதியில் இறைவனில் அடங்கும் என்ற தத்துவத்தை உணர்த்துகிறது. முழு முதற் கடவுளான விநாயகரை மனதார வழிபட்டு வாழ்வில் வரும் தடைகளை வென்று நலமும் வளமும் பெறுவோம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.

அன்பான நேயர்களே, வணக்கம். இன்று நாம் பேச இருப்பது தடைகளை நீக்கி வெற்றியை அருளும் விநாயக பெருமானின் திருநாளான விநாயகர் சதுர்த்தி பற்றிதான். விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகரின் பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான திருநாள். இது பொதுவாக ஆவணி அல்லது புரட்டாசி மாதத்தில் வளர்பிறை சதுர்த்தி நாளில் வரும். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து வீட்டை தூய்மைப்படுத்தி விநாயகர் சிலையை வைத்து மலர்கள், அருகம்புல் போன்றவற்றால் அலங்கரித்து வழிபடுவது வழக்கம். விநாயகர் வழிபாட்டில் அருகம்புல்லுக்கு என்று ஒரு முக்கிய இடம் உண்டு. எந்த நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் விநாயகரை வணங்கும் மரபு இருக்கிறது. அதனால்தான் அவர் முதற் கடவுள் என்றும் விக்னேஸ்வரர் என்றும் போற்றப்படுகிறார். விநாயகரின் யானை முகம் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் நினைவூட்டுகிறது. சில மரபுகளில் விநாயகர் வழிபாட்டில் 21 வகையான இலைகள் பயன்படுத்துவார்கள். இதை பத்திரி பூஜை என்றும் சொல்வார்கள். ஒவ்வொரு இலையும் இயற்கையின் பல்வகை தன்மையை நினைவூட்டும். அடுத்ததாக விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டை. கொழுக்கட்டையின் இனிப்பு சுவை மகிழ்ச்சியையும் நல்வாழ்வையும் குறிக்கும் ஒரு பாரம்பரிய நைவேத்தியம். குறிப்பாக மோதகம் விநாயகருடன் நெருங்கிய தொடர்புடையது. அடுத்ததான் மிகப்பெரிய விநாயகரின் வாகனமாக இருப்பது மிகச்சிறிய மூஞ்சூறு. அதாவது பெரியவராக இருந்தாலும் சிறியவராக இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் முக்கியத்துவம் உண்டு என்ற கருத்தை நினைவூட்டுகிறது. தமிழ் இசை மற்றும் நாட்டுப்புற கலாச்சாரத்தில் விநாயகரை போற்றும் பாடல்கள், கும்மி, பக்தி பாடல்கள் என பல கலை வடிவங்கள் உள்ளது. எனவே விநாயகர் விழா ஒரு ஆன்மீக விழா மட்டுமல்ல, கலாச்சார விழாவும் கூட. விநாயகர் சதுர்த்தி வீடுகளில் மட்டுமில்லாமல் கோயில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. பல இடங்களில் பொதுமக்கள் ஒன்று கூடி விநாயகர் சிலையை வைத்து சிறப்பு பூஜைகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளையும் நடத்துவார்கள். இத்தகைய விழாக்கள் மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒற்றுமை, சகோதரத்துவம், பகிர்வு போன்ற நல்ல பண்புகளை வளர்க்கிறது. இன்றைய காலத்தில் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடும் போது சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் கருத்தில் கொள்ளுங்கள். இயற்கை பொருட்களால் செய்யப்பட்ட சிலைகளை பயன்படுத்துவோம். நீர்நிலைகளை மாசுபடுத்தாமல் பாதுகாப்போம். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம். திருவிழாவின் மகிழ்ச்சியுடன் இயற்கையையும் பாதுகாப்பது நம் அனைவரின் பொறுப்பு. நேர்களே, விநாயகரை நம் வீட்டிற்கு அழைத்து வந்து அலங்கரித்து பூஜை செய்து கொழுக்கட்டை படைத்து மகிழ்கிறோம். ஆனால் மறுநாள் அவரை ஏன் நீரில் கரைக்கிறோம் தெரியுமா? வந்தவர் திரும்பி செல்ல வேண்டும் என்ற இயற்கையின் நியதியை நினைவுபடுத்தும் ஒரு மரபு. மண்ணால் உருவாக்கப்பட்ட விநாயகர் சிலை மீண்டும் இயற்கையோடு கலக்கிறது. இதன் மூலம் உருவம் மாறினாலும் நாம் கொண்டாடிய நம்பிக்கையும் நல்ல எண்ணங்களும் நம்முடன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்ற அழகான செய்தியை பெறுகிறோம். கரைப்பு என்பது வெறும் ஒரு சடங்கு அல்ல. நன்றியுடன் விடை கொடுப்பதும் அடுத்த ஆண்டும் மீண்டும் வரவேற்போம் என்ற நம்பிக்கையை மனதில் விதைப்பதும் ஆகும். விநாயகர் வருகை

மகிழ்ச்சியை தரட்டும். விநாயகர் விடைபெறுதல் நல்ல எண்ணங்களை விட்டு செல்லட்டும். இந்த இனிய நாளில் ஒவ்வொரு இல்லத்திலும் மகிழ்ச்சி மலரட்டும், ஒவ்வொரு உள்ளத்திலும் நம்பிக்கை பெருகட்டும், ஒவ்வொரு முயற்சியிலும் வெற்றி கிடைக்கட்டும். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.

விநாயக, குடதந்த விநாயக, சாலகடங்கட விநாயக, கூஷ்மாண்ட விநாயக, குண்ட விநாயக, விகடத்விஜ விநாயக, ராஜபுத்திர விநாயக, பிரணவ விநாயக. திசையாதி கிழக்கின் முகம் நோக்கி அமர்ந்த சூரிய சந்திர கோடி பிரகாச ஓம் மல்லாள கணபதி, கபில கணபதி, துண்டி கணபதி, வக்ர

ஆனந்த கணபதி, லக்ஷ்மீச கணபதி, சகஜேச கணபதி, ஏகதந்த கணபதி, லம்போதர கணபதி, தூம்பரவர்ண கணபதி, சிப்பிரசாதன கணபதி, தெற்கு திசை நோக்கி அருளும் விநாயகா, உனக்கு அர்ச்சனை முடித்து அபிஷேகமாகிறது.

குலதந்த விநாயகா, கலிப்ரிய விநாயகா, சதுர்தந்த விநாயகா, திமுக விநாயகா, ஜேஷ்ட விநாயகா, கஜ விநாயகா, கால விநாயகா, நாகேச விநாயகா, மணிகர்ணிகா விநாயகா, ஆஷா விநாயகா, சிருஷ்டி விநாயகா, யட்ச விநாயகா, கஜகர்ண விநாயகா, சித்திரகண்டா விநாயகா, மங்கள விநாயகா, மித்ர

நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு மகளிர் உலகம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் ரிஷ்ணா. வணக்கம் நேயர்களே.